ಮರೈ தலையில் இசையெழுத்தில் வணங்கம் வாக்கில் மந்திரத்தின் நாளெழுத்தாம் திருநாமத்தில் நிறைத்திலக வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் நெடுமாசன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டுரைத்தவரும்